0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல், ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. தன்னை அறியாமல் ஒரு பெண்ணின் மீது காதல் கொள்ளும் நாயகன் அவளை நேரில் பார்க்கும்போது வியந்து அவளது மென்மை தன்மையை ஆப்பிள் ஐஸ்கிரீம் நிலவு என வர்ணிக்கிறான். அவள் கண்ணில் பட்டு மறையும் காணல் நீர் போலவும் கனவில் வரும் பறவை போலவும் இருப்பதால் அவளை பற்றி தெரியாமல் தவிக்கிறான். வைரமுத்துவின் வரிகளுக்கு பரத்வாஜ் இசையில் ஸ்ரீனிவாஸ் ரோஜா கூட்டத்திற்காக பாடியுள்ளார். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: ഓരോ ഹൃദയത്തിന്റെയും ശബ്ദം റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வைகைக்கரை காற்றே நில்லு, வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று, காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோறும் போய் சொல்லு. வைகைக்கரையில் வீசும் காற்றை நிறுத்தி அங்கே செல்லும் காதலியிடம் தான் வாடுவதையும் அவளை தேடுவதையும் சொல்லுமாறு தலைவன் வேண்டுகிறான். மன்னன் வாடுவதென்றும் மங்கைதேனை தேடுதென்றும் கண்மணி அவளை கண்டால் காதோறும் போய் சொல்லு எனவும் பிரிவின் வழியை வெளிப்படுத்துகிறது இப்பாடல் வரிகள். டி ராஜேந்தர்

கைவண்ணத்தில் அவரின் இசையமைப்பிலும் கே ஜே ஜேசுதாசின் உணர்ச்சிகரமான குரல் பாடலின் சோகத்தை மிக ஆழமாக பதிவு செய்துள்ளது. உயிருள்ளவரை உசாவிற்காக பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: Music with Radio Santhvanam 90.4 FM.
1: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம்.

காதலியின் அழகில் மயங்கி அவளை சுற்றியே தன் உலகம் இயங்குவதாக கூறும் காதலின் உணர்வுகளை உணர்த்துகிறது இப்பாடல். சுற்றும் விழி சுடரே, சுற்றும் விழி சுடரே, என் உலகம் உன்னை சுற்றுதே. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றிக்கொள்ளுதே. உன் விழியில் விழுந்தேன், விண்வெளியில் பறந்தேன், கண் விழித்து சொப்பனம் கண்டேன், உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன். கஜினி என்ற திரைப்படத்தில் கவிஞர் முத்துக்குமாரின் வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல். பாசத்திற்கு அடிமையானவர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் இந்த பாடலை கேட்போமா? இதோ பாடல் உங்களுக்காக, கேட்டு மகிழுங்கள்.

0: കേൾക്കാം ആസ്വദിക്കാം. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல் கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனைநானே அந்திப்பகல் உனைநான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். நாயகன் நாயகியை போற்றுதலுக்குரிய கலைமான் மற்றும் கன்னிமயிலென அழகுடன் ஒப்பிட்டு பார்க்கிறான். அன்புக்குருவியர் மீது கொள்ளும் அதீத பாசம், பாதுகாப்பு உணர்வு மற்றும் அவருடன் விரும்பி மகிழுடன் இருக்கும் இனிய தருணங்களை இந்த பாடல் மிக அழகாக விவரிக்கிறது. கவியரசு கண்ணதாசனின் கடைசி பாடல், இளையராஜாவின் மெல்லிசையில் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய பாடல் 3 பிரைக்காக பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.